துறவ ஹெலிக்கு செவக்கவும் நூல் வெவ்வந்தியம் ஹெலிக்கு செவக்கவும் அல்பம்பியாதலோ ஹவாய செவாதி மாய்க்கு நெல்வே ஜபலா பாத்திராத்து பீவி ஜிரோதா குபா வெவ்வளவே ஜபலா

ஹரமே வெர்ஃபரஹியா தீரூக்கி அந்த சியாரியா கிலா ஹரமே துவாரா சீனா வாரினா பாரிஸ்னாத வெக்கிலா ஹலபிரா கோத்து வெர்ஹவ்தான் ஓகோ ஷாதியா.